ரகுவரன் ராஜீவ விலோஜனன் சுந்தரன் தாசரதி வில்லிது குலச்சுடன் வலிச்சு முறிச்சேடில் வல்லபனிவன் மமநந்தனக்கென்னு நூனம் எல்லாம் ஈஸ்வரன் என்னே சொல்லாவிதெனிக்கிப்போ வில்லிக வருத்தேடுகருள் செய்து முனி கிங்கரன்மாரே நியோகிச்சிது மகிந்திரனும் ஹுங்காரத்தோடு வந்து சாபவாஹகன்மாரும் சத்வரம் 5000 கிங்கரன்மாரும் கூடி முத்யுசாசன சாபமெடுத்து கொண்டு வந்தார். கண்டாசஹஸ்திரமணி வஸ்திராதி விபூஷிதம் கண்டாலும் த்ரையம்பகமென்னிது மந்திரீந்திரனும் சந்திரசேகரனுட பள்ளிவில் கண்ட ராம

விஸ்மயப்பெட்டு ஜனம். பாட்டுமாட்டவும் கூத்தும் புஷ்பவருஷ்டியும் ஓரோ கூட்டமே வாத்தியங்களும் மங்களஸ்துதிகளும் தேவகளொக்கெ பரமானந்தம் பூண்டு தேவதேவனே சவிக்கையும் அப்சர ஸ்திரீகளெல்லாம் உற்சாகம் கைக்கொண்ட விஸ்வேஸ்வரனுடைய விவாகோத்சவ ஆரம்பகோஷம் கண்டு கௌதுகம் பூண்டார். ஜனகன் ஜெகத்ஸ்வாமியாகிய பகவானே ஜனசம்சதி ஆஷ்ரேஷவும் செய்தானல்லோ இடிவெட்டியிடும் வண்ணம் வில்முறிஞ்சொச்ச கேட்ட நடுங்கீ ராஜாக்கன்மார் உரகங்களை போல மைதிரி மயில்பேட போல சந்தோஷம் உண்டாள் கௌதுகம்.

வசிஷ்டன வந்திச்சு தசரதன் துர்நிமித்தங்களுட காரணம் சொல்லுகின்றான். மன்னவா, குறஞ்சொரு பீதியுண்டாம் இப்போ, பின்னேடம் அபயவும் உண்டாம் என்றறிஞ்சாலும் ஏதுமே பேடிக்கேண்ட, நல்லதே வந்துகூடு, கேதவும் உண்டாகண்ட, கீர்த்தியும் வர்த்திச்சீடும். இத்தரம் விதிசுதன் அருளி செய்யும் நேரம் பத்மதி மத்தியே காணாய் வந்து பார்கவனையும் நீலநீரதன் நிபநிர்மலவர்ணத்தோடும் நீலலோகித சிஷ்யன் விடவானலசமன் குருத்தனாய் பரசுபானாசனங்களும் பூண்ட பத்மதி மத்தியே வந்து நின்னப்போ தசரதன் பத்தசாத்வசம் வீண நமஸ்காரமும் செய்தான். புத்தியும் கெட்டு நின்னுள்ள மற்ற ஜனங்களும் ஆர்த்தனாய் பங்கிரதன்